மமவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருத ஹஸ்த்வன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்கபத க்ரமோபநிஷதைஹி.

0: யோகம் உள்ள ராணி இனி நானா என்ன பாணி, யோகம் உள்ள ராணி
1: எங்கடா நானா
2: இருக்கிறாரு
1: இவனா ஊதுவானா
2: ஊதுவான்
1: ஊதுனா பறந்துடும் போல இருக்கு
2: ஊதுரா
1: கல்யாணம் பொண்ணு
3: அழிச்சுட்டு
1: எங்க காணோம்
2: மாப்பிள்ள ஆத்துல குளிச்சுட்டு பேண்ட் காய போட்டு இருக்கான்
1: அடடே இதோ வந்துட்டான்